0: அவன் பண்ண ஸ்லாரினி அடிரசு ஐஸ்கிரீம் டலம் பத்தி ஐஸ் ஸ்பூன் புளிச்சாயி
1: மேமாங் பண்ணா ஸ்கரம் யாதி சோச்ச பண்ணா ஸ்பொலே போட் பாடம் சுப்பட்டே தராவுஸ்தாவு
0: பத்துட்ல அடிரச பண்ணிங் சிக்கித்
1: ஏ கரமச்சம் தோ ஜான் மைந்தில் வரலாம் லாமா பைக் அடிமின் பைக்கோ சொம்பிலும்
0: ஆ லகுனா
1: கலா சோச்ச பண்ணா இனா திக வந்த பிரம்தின் யாதி
0: அப்படியாபம்
1: பர்த்தாமா பழக்கம் மீனம் அழைக்கோசோம்